0: இந்தியாவின் பாந்தர பகை
1: விசாம்.lk
2: நோமாவத்தின கீர்வித்மய லாய் FM.